மரியாதை பேமிச்சு ரூபாய் இந்த சோய இந்த ஜாய் மரியாதை பேமிச்சு வந்தம் சரி சோசால நிமார் அம்மது சோசால நிமார் பாபா சுசுரே செமல்ல ஜர்பான் ஜாய் நாவே அக்கபு மஞ்சி ஜேமில் பக்கதாது மஞ்சி ஜேமில்

பாங்க முசுக்கரு இப்படி தமிக்கும் பஞ்சாய் அது ஒன்றும் பிடால் தமிக்கும் பஞ்சாயரை நல்ல பேர் நீ எமிக்கும் பஞ்சாரை